0: அண்ணா எங்க கொஞ்சிச்சா இரகு
1: எங்க தால புரிச்சு சேகர
0: தானே
1: தாதான சேகர இ கிருஷில புரிச்சு தால புரிச்சு துல்ல
0: இரகு தாதாண்டிய வெங்க பண்ணா
1: எஞ்சி நான் அந்த பண்புன மாற வாவா நம்முனத கிருஷி மந்தனால புலேதால தோச்சி பூரெட்ல நஷ்டனு தூது தூது சாக்காண்டு லாப தூ அரகே திக்குச்சி
0: சுறுசுறுக்கு கிருஷிட்டு ஈர்ல கனி என்னலானே பரா
1: இவரம் அனிப்பந்தை குள்ளுவானா நினான் தூ நான் கஞ்சதால தோச்சிங்க பூரெட்ல புலேட்டு
0: ஏ இத்த உண்டு ஈர் ஈர்ன ஜாகத மண்ணுன்னு பரீட்சை மல்தாரா
1: இவரம் அனுப்பந்தகுள்ளு மண்ணு நேர்ல பரீட்சை அனுப்பேரே
0: அந்த வெங்கப்பண்ண நம்ம ஜாகத கெல திக்குத மண்ணுனு பரீட்சைக்கு கொரடு அகில் ஐனு தூது நமக்கு சரியாயின பரிகார பண்பேர்
1: சேகரா
2: மண்ண பரீட்சை மல்பொடுந்துள்ளார அஞ்சாண்ட நெட்டின புதரு கிராம சர்வே நம்பர் அஞ்சனை மண்ணுத மாதிரி தொட்டுகு உஜிரே எஸ்டிஎம் காலேஜுத கேம்பஸ் உடுப்புன மண்ண பரீட்சா கேந்திர குபிலை போன் நம்பர் 97 3 1 4 0 8 8 ஆஜி போன் நம்பர் கூடரா 97 3 1 4 0 8 8 ஆஜி